0: சிக்கனா தான் ஐயர்ப்பா பயம் இல்லையா எங்கன் விப்பாரி குயன் குயன் தே செப்பல் ரியா விப்பாரி அத்தடி கேக்கு எதோ கடா பயம் இல்லைங்க இப்போ
1: தசிங் அலிங் ஜப்பகர்த்தனா பொருக்கில் ஹத்து போய் ரேன் மை சூலோ தேக்கிங் லோ இந்த சிக்கி அப்பன் மார் ஜுவார் கே
2: ஜுவார் கே
1: அப்பன் அனு தும் தோச்சி நாங்க
2: அலிங் என் தும் தோ சொருப பாய் ஹத்து பொருக்கில் புருசை சாமூரி அனு தும் தோ ஹாத் சமைலா சாமூரன்
1: En
2: business lagi ko tu beliin tu murah ko ente business lagi di link.
1: Aja. Mendo abin tu silai guna tu esok mana iban silai atau ana? Mendo cikat tu silai bagi kita tu kita pergi dengan pergi je.
2: Iya silai ni silai tu link itu ya itu tu ente ya. Mena ina uat tak kau link dia link pergi ya tu. Cepeli ko ya link. Dukan link ko en dukan link ko lah ente. Kita ina link akan link.
1: Nenen iya tu cepeli kuda cimindin ben al karengi.
2: Cepeli na cimindin itu hatu bai minjo.
1: Acha, kaki anda tu miatru misegi ben al kareng tu nanti jauh ben al karengi.
2: Miatru misegi na tu doi tapa kuda ben senoti aku subida ban tu tu itu hatu kuda kali ni tu nanti dasar ni baral bar kelar lagi linya kareng tu.
1: Kareng tu neka. Anda buat apa tu ben al kareng biaya jika kaki.
2: Uat aku ni nak ada kucir gel ke tu kosen mbak aku nanti ko di.
1: Acha, entah ni nak tu lapar mana sih pan?
2: Lapar demi nak angge.
1: Acha, entah mei chandu re cimil leka pan akar ni.
2: Mei chandu re akar ni angge ek en ek dua hat re ge 1700 2000 akar ni en akar ni orang tu.
1: Akar ni orang tu nak. Anda okon ko aku rata benda kering kena kuyon ko aci kuang ko aci hon ko aci marang ko.
2: Hon ko aku marang ko sabin ko.
1: Sabin ko lah. Acan tu ungkur tu cemil ko siapa lagi aku nak cepel tu.
2: Mungkin ada tu 2000 lika keling ni letak ikna ini terlalu punjir na.
1: 2000 pun punjir letak. Acha. Anda ina cili kete pada wajan.
2: Akar cepeli kuki akar yang akar yang tu cenam tu ina tak keling kunci kita.
1: Aja, mana apa nama akar yang kita ina yang boleh kita kawan kerja kita.
2: Iya, keling ker tarat keling yang doling kering kuki kan tu tarat doling doling rekeh
1: keling. Rekeh keling kan. Endo kerja tu cili ke cila. Mana yang cepeli kuki akar yang kan tu ada keben kerja itu na mandi tu kuki nising kan tu aja cili ke mana kering kan tu aja bantia kan.
2: Cepeli kau ling akarin ke tiada tarat ling kering hura tiada tarat do wara ling dur kalau tanda wara ling kerja itu pun.
1: Acha, entah tu nen wara tu cimin pun kerja itu nama dekhi aben 1700 2000 miliar pun akarin ya cha. Entah saben 2000 jeket pun kerja aje cimin wara kerja pun celah lagi pun all ya.
2: Nak 2000 ling akarin 2000 rupiah cepeli ling hura ya 2000 rupiah tu apa aja nak dur kalau ling nak ling kering hura.
1: Acha, entah ni nado apa pun, apa nak tiri ke tenten si pasbook pun jamai dengan kita.
2: Orang baca tiada cara pasbook rolling iya, tena dok. Nampu arah jalan sunam pulungku kering tiada lagi rolling iya.
1: Acha, entah pasbook tu si nara pun jamai dengan.
2: Pasbook rolling.
1: Yeah.
2: Alinya pun saja cuma yang rolling pau iya, apa jamau konten.
1: Mana ayar pari apa pun si bayi lagi.
2: Iya, ayar pari pun si kau bayi lagi.
1: Anda cimin kau sahaja mana letak ikan samu itu na?
2: Samu itu dah saja ni letak ikna, dah saja ni ilir itu aku ling baik letak ikna.
1: Iya.
2: Nanti cina mualing baik dah, nanti cina tu na ட்ரெயினிங் குலிங் 1000 மசிந்தலியோ எம் கிரிங் லெத்தைக்கில சிலை மசிந்தல தண்டோ என் பாப்பேயோ எம்எஸ்சி கோப்பாத்த ரோலிங் எத்தோ கடாத்த நான் அதோ அதா போலி ஜெகு பாவு பாலிந்து அதா ரோலிங் சிலை தண்டி
1: அந்த நான் இயே அப்பன் மசின் பண்ணி கிரிங் கத்தைக்கினா இந்த நச்சி மல்லி கக்கணும் தைக்கினா
2: 3600 லிங் கிரிங் லெத்தைக்கினா
1: அப்பறக்கியா
2: காகனா யத்தியா
1: நமத்தியா அந்த சிலைக்கு தேவை எத்தோ கடா சிலை தான்
2: சிலை அன்பாடி பஜார் தான் பத்து மட்டலி தைக்கினா சேமையில தான் கலிங் பொருள்
1: தைக்கினா
2: அதாகலிங் டர்னிங் கிணத்துலிங் எத்தோ கூட
1: இந்த சிக்கன் சிக்கன் ஆகும் பை
2: அப்படின்னு பல்லா வச்சுக்கோ என்ன சையா கோலிங் பையே ஸ்கார்ட் கோ லிங் பை கோஹன் கோ பாக கேட்ட குயோன் கோலிங்
1: பிரின்பல் சபன் அவன் பையே மரத்தை சலோ சோட்டோ பண்ண பையே
2: பையே சலோ சோட்டோ
1: ᱮᱱᱫᱚ ᱟᱵᱚ ᱦᱟᱛᱩ ᱨᱮᱫᱚ ᱪᱮᱫᱠᱟ ᱜᱚᱱᱚᱝ ᱫᱚ ᱵᱟᱡᱟᱨ ᱞᱮᱠᱟ ᱯᱮ ᱢᱮᱭᱟ ᱪᱮᱫᱠᱟ ᱯᱮ ᱢᱮᱭᱟ
2: ᱵᱟᱡᱟᱨ ᱞᱮᱠᱟ ᱫᱚ ᱠᱷᱟᱹᱞᱤ ᱤᱵᱮ ᱛᱮᱱᱟ ᱮᱱ ᱥᱚᱴ ᱞᱤᱝ ᱵᱟᱭᱮ ᱞᱮᱫᱚ ᱥᱚᱨ ᱯᱮ ᱜᱤᱧ ᱤᱫᱤ ᱛᱮ
1: ᱟᱪᱪᱷᱟ ᱵᱟᱡᱟᱨ ᱫᱚ ᱪᱮᱫ ᱠᱚ ᱫᱤᱭᱟ
2: ᱵᱟᱡᱟᱨ ᱯᱟᱨᱟ ᱫᱚ ᱠᱚᱭ ᱰᱮ 150 ᱛᱟ ᱠᱚᱭ ᱰᱮ ᱰᱮ ᱡᱮᱱ ᱠᱚ ᱵᱟᱭᱮ ᱨᱮ ᱠᱚᱨ ᱫᱚ
1: ᱤᱭᱟ
2: ᱚᱱᱟ ᱞᱤᱝ ᱫᱮ ᱢᱤᱱ ᱫᱚ ᱠᱷᱟᱹᱞᱤ ᱤᱫᱤ ᱛᱮᱱᱟ ᱵᱟᱞᱟᱣ ᱡᱮ ᱞᱤᱝ ᱵᱟᱭᱮ ᱨᱮ ᱥᱚᱨ ᱯᱮ ᱜᱮ ᱥᱚᱴ ᱞᱤᱝ ᱵᱟᱭᱮ ᱨᱮ ᱥᱚᱨ ᱯᱮ ᱜᱮ ᱤᱫᱤ
1: ᱥᱚᱨ ᱯᱮ ᱜᱮ ᱢᱮᱱᱫᱟ ᱛᱮᱱᱟ ᱮᱱ ᱫᱚ ᱡᱟᱣ ᱜᱮ ᱯᱟᱨᱴᱤ ᱫᱚ ᱦᱩᱭᱩᱜᱼᱟ ᱮᱱᱫᱚ ᱟᱡᱤᱨ ᱫᱚ ᱚᱣᱟᱨ ᱜᱮ ᱵᱚᱱ ᱪᱟᱞᱟᱣ ᱛᱮ ᱚᱣᱟᱨ ᱠᱚᱴᱚᱨ ᱫᱚ ᱟᱨ ᱵᱚᱱ ᱪᱟᱞᱟᱣ ᱮᱢᱟ
2: ᱤᱭᱟ
1: ᱦᱩᱸ ᱟᱪᱪᱷᱟ ᱮᱱᱫᱚ ᱤᱭᱟ ᱤᱱᱟᱹ ᱫᱚ ᱯᱟᱭᱴᱤ ᱛᱮ ᱜᱚᱵᱚᱣᱟ ᱢᱮᱱ ᱫᱚ ᱟᱵᱮᱱ ᱟᱯᱮ ᱣᱟᱨᱱᱤ ᱫᱟ ᱯᱟᱭᱴᱤ ᱛᱮ ᱱᱟᱞᱟ ᱵᱟᱭᱟ ᱦᱮ ᱪᱤ ᱱᱟᱞᱟ ᱦᱩᱡᱩᱜ ᱵᱟᱭᱟ ᱦᱮ ᱢᱮᱱ ᱫᱚ ᱟᱵᱮᱱ ᱪᱤᱱᱟ ᱨᱮᱭᱟ ᱯᱚᱭᱥᱟ ᱱᱟᱞᱟ ᱞᱟᱜᱤᱫ ᱵᱮᱱ ᱚᱰᱚᱠ ᱠᱟᱫᱟ
2: ᱤᱭᱟ ᱟᱭᱚ ᱱᱟᱞᱟ ᱫᱚ ᱱᱟᱞᱟ ᱡᱮ ᱮᱱᱫᱮ ᱚᱰᱚᱠ ᱜᱮ ᱯᱩᱨᱟᱹ ᱦᱚᱱ ᱠᱚ ᱭᱚ ᱛᱮᱱᱟ ᱯᱟᱲᱟ ᱜᱮ ᱠᱚ ᱛᱮᱭᱟ ᱠᱚ ᱡᱟᱱᱟ ᱠᱚ ᱦᱮᱱ ᱠᱮᱛᱮ ᱯᱚᱭᱥᱟ ᱠᱚ ᱡᱟᱢᱟᱱ ᱡᱟᱢᱟᱱ ᱛᱮ
1: ᱤᱭᱟ ᱢᱟᱱᱮ ᱟᱭᱟᱨ ᱯᱟ ᱦᱚᱱ ᱠᱚ ᱯᱟᱣᱟᱨᱤ ᱠᱚ ᱛᱮᱭᱟ ᱯᱚᱭᱥᱟ ᱫᱚ ᱠᱟᱨᱟᱢ ᱞᱮᱠᱟ ᱵᱮᱱ ᱚᱰᱚᱠ ᱠᱟᱫᱟ
2: ᱤᱭᱟ
1: ᱮᱱᱫᱚ ᱟᱯᱮ ᱣᱟᱨᱱᱤ ᱠᱟᱭ ᱠᱩᱨᱠᱩᱨ ᱣᱟᱨᱱᱤ ᱠᱟ ᱟᱵᱮᱱ ᱵᱮᱱ ᱯᱟᱭᱴᱤ ᱡᱮ ᱟᱵᱮᱱ ᱱᱤᱠᱟ ᱵᱮᱱ ᱯᱟᱭᱴᱤ ᱛᱮᱱᱟ ᱪᱮ ᱱᱟᱞᱟ ᱞᱟᱜᱤᱫ ᱵᱮᱱ ᱯᱟᱭᱴᱤ ᱛᱮᱱᱟ ᱢᱮᱱ ᱛᱮᱭᱟ
2: ᱠᱟᱭ ᱠᱟ ᱠᱩᱨᱠᱩᱨ ᱪᱤ ᱤᱱᱟᱹ ᱫᱚ ᱟᱥᱚᱞᱮ ᱦᱩᱨᱟ ᱜᱮ ᱛᱟᱢ ᱫᱚ ᱪᱤ ᱱᱟ ᱠᱩᱨᱠᱩᱨ
1: ᱤᱭᱟ ᱛᱟᱨᱟ ᱛᱟᱨᱟ ᱫᱚ ᱠᱚᱦᱟᱸᱰ ᱱᱟ ᱫᱚ
2: ᱤᱭᱟ ᱤᱱᱠᱟ ᱫᱚ ᱠᱟᱨ
1: ᱟᱪᱷᱟ ᱮᱱᱫᱚ ᱟᱵᱮᱱᱟ ᱟᱱᱮ ᱱᱚᱠᱚᱱ ᱯᱟᱭᱴᱤ ᱵᱮᱱ ᱯᱟᱭᱴᱤ ᱛᱮᱱᱮ ᱮᱱᱫᱚ ᱱᱤᱱᱟ ᱟᱵᱮᱱ ᱟᱯᱮ ᱣᱟᱨ ᱱᱤᱭᱚ ᱠᱩᱞᱤ ᱠᱤ ᱛᱮᱵᱮᱱ ᱯᱟᱭᱴᱤ ᱛᱮᱱᱟ ᱪᱤ ᱟᱵᱮᱱ ᱟᱥᱟᱱ ᱛᱮᱵᱮᱱ ᱯᱟᱭᱴᱤ ᱛᱮᱱᱟ
2: ᱪᱟᱯᱟᱞ ᱫᱩᱠᱟᱱ ᱨᱮ ᱟᱫᱚ ᱟᱭᱚ ᱟᱫᱟᱱ ᱛᱟᱭᱞᱟ ᱤᱱᱟᱹ ᱠᱚ ᱠᱚ ᱤᱱᱟᱹ ᱠᱚ ᱟᱠᱷᱟᱨᱤᱧᱮ ᱢᱮᱱᱛᱮ ᱟᱭᱚ ᱟᱫᱟᱱᱟ
1: ᱤᱭᱟ ᱱᱟ ᱟᱭᱵᱮᱱ ᱠᱩᱞᱤ ᱢᱟᱱᱟ ᱛᱮ
2: ᱤᱭᱟ ᱠᱩᱞᱤ ᱞᱤ ᱮᱞᱤᱧ ᱡᱟᱯᱟ ᱜᱟᱛᱤᱱᱟ ᱱᱤ
1: ᱮᱱᱫᱚ ᱠᱟᱡᱤᱨ ᱫᱚ ᱟᱵᱮᱱ ᱫᱤᱝᱜᱟ ᱫᱤᱝᱜᱟ ᱵᱮᱱᱛᱟᱨ ᱢᱟᱱᱟ ᱛᱮ
2: ᱤᱭᱟ ᱱᱟ ᱢᱮᱱᱟᱛᱱᱟ ᱪᱟᱯᱟᱞ ᱫᱩᱠᱟᱱ ᱟᱞᱵᱮᱱ ᱵᱚᱱᱫᱟ ᱵᱮᱱ ᱡᱟᱪᱤ ᱢᱤᱝ ᱨᱚ ᱤᱱ ᱯᱟᱛᱨᱤᱭᱚ ᱯᱩᱡᱤ ᱤᱭᱟ ᱯᱩᱥᱟ ᱚᱛᱱᱟ
1: ᱤᱭᱟ ᱮᱱᱫᱚ ᱟᱠᱟᱨᱤᱝ ᱠᱚ ᱟᱠᱟᱨᱤᱝ ᱫᱤᱝᱜᱟ ᱵᱟᱵᱮᱱ ᱛᱮᱢᱥᱮ
2: ᱤᱭᱟ ᱦᱩᱞᱟᱢ ᱟᱱ ᱛᱟᱭᱞᱮ ᱫᱚ ᱚᱱᱤ ᱯᱟᱨᱮᱱ ᱫᱚ ᱟᱠᱟᱨᱤᱝ ᱫᱤᱝᱜᱟ ᱵᱟᱞᱤᱝ ᱛᱮᱠᱤᱱᱟ ᱱᱟ ᱫᱚ ᱥᱮᱱᱚ ᱮᱱᱫᱚ ᱟᱞᱤᱝ ᱜᱮ ᱞᱤᱧ ᱟᱠᱟᱨᱤᱝ ᱮᱱᱫᱚ
1: ᱮᱱᱫᱚ ᱠᱟᱡᱤᱨ ᱫᱚ ᱟᱵᱮᱱ ᱠᱟᱵᱮᱱ ᱫᱟᱭ ᱢᱤᱛᱤᱝ ᱫᱚ ᱟᱭᱚ ᱦᱚᱭ ᱫᱤᱝᱜᱟ ᱢᱟᱨᱟ ᱛᱮ
2: ᱤᱭᱟ ᱟᱭᱟ ᱛᱟᱭ ᱚᱞᱫᱚ
1: ᱤᱭᱟ ᱠᱟᱜᱮ ᱡᱤᱱᱫᱤᱜᱤ ᱫᱚ ᱵᱟᱨᱤ ᱪᱮᱠᱟ ᱛᱟᱭᱛᱤ ᱟᱜᱮ ᱫᱚᱨᱠᱟᱨ ᱵᱟᱨᱤ ᱪᱮᱠᱟ ᱵᱟᱨᱟᱵᱟᱨᱤ ᱥᱮᱱᱚᱛᱮ ᱚᱵᱟᱣ ᱢᱟᱱᱫᱟᱨ ᱫᱚ ᱡᱟᱪᱩᱭᱞᱮ ᱟᱥᱩᱱᱛᱤ ᱟᱞᱟᱜᱤ ᱫᱮᱥᱚ ᱢᱟᱥᱤᱠᱩ ᱫᱚ ᱢᱟᱥᱤᱠᱩ ᱜᱮᱭᱟ ᱮᱱᱫᱚ ᱫᱚ ᱟᱵᱮᱱ ᱱᱮᱱ ᱯᱨᱟᱭᱟᱥ ᱠᱚ ᱯᱨᱟᱭᱟᱥ ᱠᱮᱛᱨᱮ ᱯᱚᱭᱥᱟ ᱡᱚ ᱚᱱᱟ ᱞᱟᱜᱟᱣ ᱟᱛᱱᱟ ᱮᱱᱫᱚ ᱤᱱᱟ ᱟᱜᱩ ᱦᱩᱡᱩᱜ ᱤᱛᱤ ᱟᱞᱟᱜᱤ ᱪᱤᱠᱮᱱ ᱵᱮᱵᱚᱥᱛᱟ ᱢᱮᱱ ᱵᱮᱵᱚᱥᱛᱟ ᱮᱱᱫᱚ
2: ᱱᱟ ᱫᱚ ᱡᱟᱱ ᱵᱮᱵᱚᱥᱛᱟ ᱫᱚ ᱵᱟᱱᱩᱜᱼᱟ ᱤᱱᱠᱟ ᱜᱮ ᱜᱟᱹᱰᱤ ᱠᱚ ᱥᱮᱱ ᱚᱛᱱᱟ ᱮᱱ ᱜᱟᱹᱰᱤ ᱠᱚ ᱛᱮ ᱜᱮᱞᱤᱧ ᱦᱚᱭᱛᱮ
1: ᱟᱵᱮᱱ ᱫᱮᱠ ᱢᱟᱱ ᱥᱤᱱᱚ ᱟᱵᱮᱱ ᱫᱮᱠ ᱢᱟᱱᱟ ᱵᱤᱭᱮ
2: ᱤᱭᱟ ᱟᱞᱤᱧ ᱛᱮ ᱜᱮᱞᱤᱧ ᱟᱭ ᱢᱮᱥᱮᱡ ᱥᱮ ᱫᱟᱭᱟ ᱫᱟᱫᱟ ᱛᱮ ᱠᱚᱞᱤᱧ ᱠᱟᱡᱮ ᱠᱚ ᱮᱱᱛᱮ ᱢᱚᱴᱚᱨ ᱥᱟᱭᱠᱮᱞ ᱠᱚ ᱛᱮ ᱠᱟᱣ ᱛᱩᱞᱤ
1: ᱟᱜᱩ ᱛᱩ ᱠᱚ
2: ᱤᱭᱟ
1: ᱫᱩᱠᱟᱱᱫᱟᱨ ᱠᱚ ᱠᱚ ᱛᱩ
2: ᱫᱩᱠᱟᱱᱫᱟᱨ ᱠᱚ ᱛᱮ ᱠᱚ ᱠᱚᱣ ᱛᱩ ᱟᱞᱤᱧ ᱜᱮᱞᱤᱧ ᱥᱮᱱᱟ ᱮᱱᱛᱮ ᱠᱚᱱ ᱠᱚ ᱪᱟᱯᱟᱞᱤ ᱠᱚ ᱵᱟᱱ ᱚᱱᱟ ᱤᱱᱟᱹ ᱠᱚ ᱞᱤᱧ ᱡᱮᱞ ᱠᱮ ᱛᱮ ᱞᱤᱧ ᱦᱚᱭ ᱛᱮ ᱱᱮ ᱛᱟᱭ ᱛᱮ
1: ᱟᱪᱪᱷᱟ
2: ᱱᱟ ᱫᱚ ᱫᱩᱠᱟᱱ ᱚᱞᱟ ᱠᱚ ᱠᱚ ᱩᱨᱩᱢ ᱠᱮᱫ ᱞᱤᱧ ᱤᱭᱟ
1: ᱮᱱᱫᱚ ᱯᱚᱭᱥᱟ ᱫᱚ ᱵᱟᱱᱤ ᱚᱞᱟ
2: ᱤᱭᱟ ᱢᱟᱱᱮ ᱜᱮ
1: ᱚᱞᱟ ᱫᱚ ᱢᱤᱫ ᱪᱟᱯᱟᱞ ᱪᱤᱱ ᱯᱚᱭᱥᱟ ᱚᱞ ᱛᱟᱱᱟ
2: 40-50 ᱨᱩᱯᱤᱭᱟ ᱚᱞ ᱛᱟᱱᱟ
1: ᱢᱤᱫ ᱪᱟᱯᱟᱞ ᱠᱤᱨᱤᱧ ᱠᱮᱫ ᱛᱮ ᱟᱠᱟᱨᱤᱧ ᱠᱮᱫ ᱛᱮ
2: ᱤᱭᱟ
1: ᱟᱪᱪᱷᱟ ᱮᱱᱫᱚ ᱮᱱ ᱞᱮᱠᱟᱛᱮ ᱟᱵᱮᱱ ᱥᱩᱵᱤᱫᱷᱟ ᱫᱚ ᱵᱟᱹᱱᱩᱜ ᱛᱟᱱᱟ ᱢᱮᱱ ᱫᱚ ᱟᱵᱮᱱ ᱮᱱ ᱨᱮ ᱟᱵᱮᱱᱟᱜ ᱠᱷᱚᱨᱪᱟ ᱞᱟᱹᱜᱤᱫ ᱡᱟᱪᱢᱤ ᱯᱚᱭᱥᱟ ᱠᱚ ᱵᱮᱱ ᱡᱟᱢᱟ ᱡᱚᱢ ᱛᱟᱱᱟ ᱮᱱᱫᱚ
2: ᱤᱭᱟ ᱡᱟᱢᱟ
1: ᱛᱟᱱᱟ ᱟᱪᱪᱷᱟ ᱮᱱᱫᱚ ᱱᱮᱱ ᱩᱲᱩ ᱪᱤ ᱱᱮᱱ ᱠᱚᱥᱤᱥ ᱟᱵᱮᱱᱟᱜ ᱠᱚᱥᱤᱥ ᱩᱯᱟᱭᱟᱱ ᱛᱮᱭᱟ ᱠᱚᱥᱤᱥ ᱨᱮ ᱮᱢᱮᱥᱤ ᱠᱚ ᱫᱤᱝᱜᱟ ᱠᱮᱫ ᱞᱤᱧ ᱵᱮᱱ ᱢᱮᱱᱮᱭᱟ ᱢᱮᱱ ᱫᱚ ᱟᱵᱮᱱ ᱟᱭᱟᱨ ᱛᱤᱝ ᱠᱟᱵᱮᱱ ᱩᱲᱩ ᱞᱟᱹᱜᱤᱫ ᱠᱟᱜᱮ ᱵᱤᱡᱱᱮᱥ ᱞᱟᱹᱜᱤᱫ
2: ᱠᱟᱨ ᱤᱧ ᱫᱚ ᱠᱟᱹᱨᱤ ᱩᱲᱩ ᱞᱮᱫ ᱛᱮ ᱠᱤᱱᱟ ᱪᱮᱫ ᱪᱮᱫ ᱱᱚᱣᱟ ᱠᱚ ᱤᱱᱯᱟᱭᱛᱮ ᱠᱚ
1: ପାଇଟିଛି ବିଜନେସ୍ରେ ଏତେ ଅତିଆଶାରେ ଚାଷ ପୁରେ ପଇସା ଲାପାଓ ଅଛି ବିଜନେସ୍ରେ ପୁରେ ପଇସା ଲାପ
2: ବିଜନେସ୍ରେ ପୁରେ ପୁରେ ପଇସା ଲାପାଓ
1: ଏନ୍ତା ନା ଅତିଆଶା ପାଇଟି ଦେଖା ପାଇଁ ପାଇଟିଥିଲି
2: ଅତିଆଶାରେ ପାଇଟିଥିଲି ପାଇଟି ଏନ୍ରେ ସପ୍ତାହରେ ଏକବାର ବହୁତ ନନ୍ଦ ଶନିବାର ଆଠ ଦିନ ଦିନ ପାଇଟି
1: ମାନେ ସପ୍ତାହରେ ମିଶି ପାଇଁ ପାଇଟିଥିଲେ ଏଇନା ମାନେ ଦେଇକି ଏନ୍ତା ଅକନ ପାଇଲେ ପୁରେ ଲାପା ପାଇଁ ଦରକାର ଥିଲା
2: ନିପା ବିଜନେସ୍ ପାଇଦେ ଗଲା ପାଓ ପଇସା ଦେଖ ଅତ୍ୟାଶା ପାଇଦେଲେ ଇଏ ଚାଉଳି ଖର୍ଚ୍ଚ କରିନି ମୁଁ
1: ଚାଉଳି ଖର୍ଚ୍ଚ କରିଦେ ନାମ କଥା ନାମ ଦେଇ କାଜି ତ ଓଆ ପାଇ ପିଓ ଚା ସ୍ଥାନ ହିସାବରେ ତ ଦିଘା ତ ନାମ କଥା ନା ତ ଆପନ ଆପନା ପରିବାର ଆପନ ଚୁକିଲେ ଆମଡି ଅଙ୍କୁଳତେ କି ସାଙ୍ଗି ପିନା ପିଆ
2: ସାବିନ ମିଲେ କି ମିଲେ ଅଲେ ନା ତ କାଲ ଆଲାଗେ
1: ମାନେ ଆନର ଜାର କୋ ମିନା କୋ ମାନେ ଠିକ ହେ
2: ଇଆ
1: ଏନ୍ତା ମିସି ମିସି ଆକୋ କୋ ଦିଘା ପା ବନା ଜେ ବନା
2: ଚପଲି କଖାରେ କଲେ କାଗେ ନା ତ ଆପ ତ କାକୁ ଆଉ ଲିଞ୍ଚେ ନା ଏତାଇ କେନ୍ତି ଆଉ ଲିଞ୍ଚେ କି ନା ତ ମରାଙ୍ଗ ଏମିତି ତ ବହୁ ଆଉ
1: ମାନେ କାଜିର ତ ବହୁ ନିୟମୀୟ ଦିଗତ ନା ମାନେ ଦେଇ ମାନେ ପରିବାର ତ ବାକି ହୋକ ଦିଗତ ନା ମାନେ ଦେଇ ଆଚ୍ଛା ମାନେ ଏଟା ତ ଆପଣ ଦିଗା ଏତୁ ବଣି ହବ କଥା ନା ଦିଘା ଦେଖିବା କି ନା ଟିକେ ପାଇଟି ବଣି ଚଲାଓ ଚଲାଓ ପରିବାର ବିଜନେସ୍ ତ ମିଳୁ ପାଇଟି ତ କାଗେ ସାବିନ ଦିଗା ତିଆ ଦରକାର ଏନ୍ଦୋ ନେଲେକାଗେ ଆପ ସାମୁରେ ଅଣ୍ଡୋଗେ ହୋ କୋ ମିନା ହୁଆ ଅଣ୍ଡୋଗେ କୁଇନ କୋ କୋ ଜୁଡି ଇକିନେ ଏନ୍ଦୋ ଆକୁ ଅଲଗେ ନା ବଣି ଚିକନ ଜାଗାର ବଣି ଜାଗାର କୋ ଜାଗାର ସନ୍ଦେଶ କୋ ଜାଗାର ଓ ଆକୁ
2: ଆକୁ ଅଲଗେ